0: பணி அமசும் பிரதான்மந்திரி நங்கசி செசேல்ஸ்கி ராஷ்டிரபதி பேட்ரிக் ஹார்மினிக்க உணதுனா லைபாக் அனின தேங்பாங் பினப ஹெங்கெத்ஹனப அமசும் அத்தை வாபம் கயாகி மதாங்க கனகனி மணிப்பூர் அங்கசி சஹி மங்கா பாவகி மனுங்க லைப அங்காங்க போலியோ ஹிதாக் பிதக்கனி மசிகிதம போலியோ பூத் லிசிங் அனிப்பான் மருப்புதா நிப்பான் ஹாங்கொக்துனா அங்காங் லாக் அனி லிசிங் மருப்புதா ரோம்த போலியோ ஹிதாக் பிதக்னப பாண்டம் தம்லி இம்பால் வெஸ்ட் ஜில்லாதன குவைதகி மசிங் யாம்ப ஒய்னா அங்காங் லிசிங் நிப்பு நிப்பான் ஹென்பத இம்பால் வெஸ்ட் ஜில்லாத அங்காங் லிசிங் நிப்பு மரி ஹென தௌபால் அமசும் சேனாபதி ஜில்லாதன அங்காங் லிசிங் குன்றா மரி குன்றா மரி ஹென போலியோ ஹிதாக் பிதக்கனி நசி போலியோ புத் சிங்க ஹிதாக் பிதக் ஹவுதப அங்காங் ஹயேங் அமசும் ஹங்சித் யும்தோங் யும்தோங் சங்குன ஹிதாக் பிதக்கனி மமா மப்பா அமதி அஹல் லமன் மகோய் அங்காங் புத்தோரத்துன போலியோ ஹிதாக் பிதக் பின்ப ஹோனபியூ ஹாய் ராஜ்ய சர்க்கார்ன அப்பீல் தௌரி ஹான ருட்டின் இம்யூனைசேஷன் போலியோ ஹிதாக் பிதக்ரப அங்காங் நசி அமுக் ஹன பிதக்பத அக்காய்ப லைத்தே ஹாய் ராஜ்ய சாந்தி தங்கு லைத்தாப பிவம் ஹஞ்சல்ஹன செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தீஹும்பி தபக் லேப்தன சத்தரி இராய் நுமித்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆர் பி எஃப் பி எல் ஏ மியோய் அம இம்பால் வெஸ்ட் ஜில்லாக்கு ஃபயங்க மசாகி ஃபாரே மணிப்பூர் போலீஸ் கண்ட்ரோல் ரூம் நரங் தோக்கிபேரோல் ஹாய் நேஷனல் ஹாய்வே குன்றா தரேத்த போச்சை பூபாரி அசோயங்கம் யாக்டன சல்ஹன்ப அக்கன்ப தபக் பாய்கலி ராஜ்யகி லவு சிமு விபாக்ன கிரீன் பயோடெக் இக்கோ சொலுசன் குசம்னதுனிக் அயுக் பூங் நிப்பான் இம்பால் ஈஸ் ஜில்லாக்கு லம்லாய் பஜார்த லபுக்த பயோ ஃபர்டிலைஜர் சிஜினபி மத்தமிங்க ஃபீல் லெவல் டெமோன்ஸ்ட்ரேஷன் பாங்கொக்கி பிரதான் மந்திரி நரேந்திர மோடி பூக் மன் கி பாத் குன்றாமங்கசுப எபிசோட் அயுக் பூங் தரமாத்த ஆகாஷவாணி தோங்க சந்தோக்கி தோரம் ஏஐஆர் நியூஸ் டி டி நியூஸ் பி எம் ஓ இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ரோட்காஸ்டிங் மந்திராலய யூடியூப் சேனல்சிங்கு லைவ் ஸ்ட்ரீமிங் தந்தோக்கி தோரம் எல் ஆர் எஸ் சூர்ச்சான்பூர்து சந்தோக்கி மணிப்பூரி வாஹன்தோக் பிரதான் மந்திரி வாங்காங்க ஹெக் லோய்ப ஆகாஷவாணி இம்பால் சந்தோக்கி மணிப்பூரி வாஹன்தோக் நிமிடம் பூங் நிப்பால் அமுக் ஹன சந்தோக்கி டைலெக்ட் லோன்ஸ் ஹயே சந்தோக்கி பாவி மரத்தன அத்தேன்ப பிரேக் அம
1: ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கி எனுமரேஷன் ஃபார்ம் பங்க்ரபதி நசிமக் அதோங்கி பிஎல்ஓ தானபியு நட்ரக 1950 கோல் தௌபியு டிஸ்ட்ரிக் ஹெல்த் டெஸ்க்தசு தானபிப யாகனி ECI நெட் ஹைப மொபைல் ஆப் சிசனரக ஃபார்ம் டவுன்லோட் தௌபியு நட்ரக பிஎல்ஓக வரி சானனப கோல் புக் தௌபசு யாகனி
2: பிஎல்ஓத ஃபார்ம் பிசின்றபதி டிராப் வோட்டர் லிஸ்ட் மிங் யௌரக்லோய் ஜூன்கி தாரிக் குனிப்பான் ஃபாவுபகி மனுங்க சோய்தன ஃபார்ம் பிசின்பியு
1: ஐ எம் இன் பௌஜென்ஜெரிபா சீஃப் எலக்டோரல் ஆஃபீசர் மணிப்பூர்
3: டைமண்ட்ஸ் ப்ரோஜெக்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேத்தோலஜி ரிம்ஸ் இம்பால் பிரஸ்ட் லங் கேன்சர் நாரப பேஷன்ஸ்க ஃப்ரீ மோலிகுலர் டெஸ்ட் குதோங்சாவ பிஜரி ஹைரிப டெஸ்ட் பிரஸ்ட் கேன்சர்கி ER PR ஹார்ட் டூ நோய் KI67 லங் கேன்சர்கி EGFR மியூட்டேஷன் டெஸ்ட் ALK ரோஸ் 1 PDL1 IIC டெஸ்ட் டெஸ்ட் கேன்சர் லயங்கபத டார்கெட்டட் தெரபித யாவன அக்குப்ப மரோல்கிதம டைமண்ட்ஸ் ப்ரோஜெக்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேத்தோலஜி ரிம்ஸ் தானபியோ
0: தாவிரிப பாவசி ஆகாஷவாணி இம்பால் பிரதான் மந்திரி நரேந்திர மோடின செசேல்ஸ்கி ராஷ்டிரபதி பேட்ரிக் ஹார்மனிக் உணதுன லைபாக் அனின ஹிரம் கயாத தேங்பாங் பினனப அமசும் லம்தம் லம்தம்கி அமதி மாலேம்கி ஒய்ப வாபம் கயாகி மதாங்க வாரி சானகனி பிரதான் மந்திரி நங்கசி செசேல்ஸ்கி நேஷனல் அசெம்பிலிதசு வாங்காங்கனி மாக்ன லைபாக் அதுத லைப பாரத் மசாசிங்க உணதுன வாரி சானகனி துங்க பிரதான் மந்திரின ரோஸ் கெனல்த பாங்தோக்ப லைபாக் அதுகி நேஷனல் டேகி தௌரம்த சருக் யாகனி மந்த்ராலயகி பாவ்ன ஹாய் தௌரம்துத பாரத்கி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்கி கண்டின்ஜென்ட் அம பாரத் நேவிகி ஜஹாஜ் அனிக லோயின சருக் யாகனி ஸ்ரீமோடி ஹவுஜிக் செசேல்ஸ்கி நுமித் ஹும்னிகி கொங்சத்தா லைபாக்